0: You are listening to Inusay Mave on Lotus FM.
1: அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இனிசை மழை நிகழ்ச்சி வருங்பவர் தனசீலன் துரைசாமி உங்களை வருக வருக என்று உள்ள அன்போடு வரவேற்கிறேன். June 12 2026 இப்போது மணி 6:05. வணக்கம் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆன் திஸ் பியூட்டிஃபுல் ஃப்ரைடே ஈவினிங். வெல்கம் டு இனிசை மழை ஆன் லோட்டஸ் எஃப்எம் வித் மீ தனசீலன் துரைசாமி. A beautiful hour of Tamil entertainment weekly on Fridays between 6 and 7 p.m. ஆறு கால் மணி நம்முடைய நீதி விளக்கம், 6:30 நம்முடைய தமிழ் பாடம் குறிப்பான நேரங்களில் your ethical sayings and your Tamil lesson in their respective time slots. That's 6:15 your ethical sayings and 6:45 your Tamil lesson. இம்மாலை உங்களுக்காக ஒரு புத்தம் புதிய விநாயகர் பாடல் தேர்ந்தெடுத்தேன். இதை நீங்கள் மகிழ்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். A beautiful dedication to Lord Ganesha for the first time on Lotus FM and on Inisei Marai.

0: இனிசை மலை நிகழ்ச்சி வருங்குபவர் தனசீலன் துரை இசாமி. இப்பொழுது மணி 6:15. It is a time for your ethical sayings. இன்றைய நீதி விளக்கம் சில நல்ல மேற்கோள்களை பார்த்து அவைகளின் பொருளை உணரலாம். முதலாவது, வாழ்க்கை ஒரு வரம், அதை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். நேர்மறையானவற்றை ஏற்றுக்கொண்டு எதிர்மறையானவற்றை விலகி ஒவ்வொரு நாளையும் நன்றியுணர்வுடன் வரவேற்கவும். அதாவது, லைஃப் இஸ் ஏ கிஃப்ட், நெவர் ஓவர்லுக் இட். எம்ப்ரேஸ் த பாசிட்டிவ், ரிலீஸ் த நெகட்டிவ் அண்ட் கிரீட் ஈச் டே வித் கிராட்டிட்யூட். வாழ்க்கை ஒரு வரம், அதை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். நேர்மறையானவற்றை ஏற்றுக்கொண்டு எதிர்மறையானவற்றை விலக்கி ஒவ்வொரு நாளையும் நன்றியுணர்வுடன் வரவேற்கவும். லைஃப் இஸ் ஏ கிஃப்ட், நெவர் ஓவர்லுக் இட். எம்ப்ரேஸ் த பாசிட்டிவ், ரிலீஸ் த நெகட்டிவ் அண்ட் கிரீட் ஈச் டே வித் கிராட்டிட்யூட். அடுத்தது, கடினமான காலங்களில் தோல் மீது சாய்ந்து கொள்ளும் ஒரு கை வெற்றிக்கு பிறகு கிடைக்கும் 1000 கைத்தட்டல்களை விட விலை மதிப்பற்றது. அதாவது, A hand on your shoulder during hard times is more precious than 1000 claps after success. கடினமான காலங்களில் தோல் மீது சாய்ந்து கொள்ளும் ஒரு கை வெற்றிக்கு பிறகு கிடைக்கும் 1000 கைத்தட்டல்களை விட விலை மதிப்பற்றது. A hand on your shoulder during hard times is more precious than 1000 claps after success. கடைசி விளக்கம், பேனா தவறுகள் செய்யும், ஆனால் எழுதுகோல் முடியாது. அதற்கு நல்ல நண்பனான அழிப்பான் உண்டு. ஒரு உண்மையான நண்பனால் மட்டுமே உங்கள் தவறுகளை அழித்து உங்களை செம்மையானவராக மாற்ற முடியும். A pen can do mistakes, but when a pencil does so, it has a true friend, the eraser, to remove it. Similarly, only a true friend can erase your mistakes and make you a perfect person. பேனா தவறுகள் செய்யும், ஆனால் எழுதுகோல் முடியாது. அதற்கு நல்ல நண்பனான அழிப்பான் உண்டு. ஒரு உண்மையான நண்பனால் மட்டுமே உங்கள் தவறுகளை அழித்து உங்களை செம்மையானவராக மாற்ற முடியும். ஸோ எ பென் கேன் மேக் மிஸ்டேக்ஸ், கேன் டூ மிஸ்டேக்ஸ், பட் வென் எ பென்சில் டஸ் ஸோ, இட் ஹேஸ் எ ட்ரூ ஃப்ரெண்ட், தி இரேசர் டு ரிமூவ் இட். சிமிலர்லி, ஓன்லி எ ட்ரூ ஃப்ரெண்ட் கேன் இரேஸ் யுவர் மிஸ்டேக்ஸ் and make you a perfect person. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these sayings again. வாழ்க்கை ஒரு வரம், அதை ஒருபோதும் புறக்கணிக்காதீர்கள். நேர்மறையானவற்றை ஏற்றுக்கொண்டு எதிர்மறையானவற்றை விலக்கி ஒவ்வொரு நாளையும் நன்றியுணர்வுடன் வரவேற்கவும். லைஃப் இஸ் ஏ கிஃப்ட், நெவர் ஓவர்லுக் இட். எம்ப்ரேஸ் த பாசிட்டிவ், release the negative and greet each day with gratitude. கடினமான காலங்களில் தோல் மீது சாய்ந்து கொள்ளும் ஒரு கை வெற்றிக்கு பிறகு கிடைக்கும் 1000 கைத்தட்டல்களை விட விலை மதிப்பற்றது. A hand on your shoulder during hard times is more precious than 1000 claps after success. கடைசியாவது, and finally, பேனா தவறுகள் செய்யும், ஆனால் எழுதுகோல் முடியாது. அதற்கு நல்ல நண்பனான அழிப்பான் உண்டு. ஒரு உண்மையான நண்பனால் மட்டுமே உங்கள் தவறுகளை அழித்து உங்களை செம்மையானவராக மாற்ற முடியும். A pen can make mistakes, but when a pencil does so, it has a true friend, the eraser, to remove it. Similarly, only a true friend can erase your mistakes and make you the perfect person. இது உங்களுடைய நீதி விளக்கம். இப்பொழுது ஒரு விளம்பரம், விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம். We now go to an ad break, and when we return, more beautiful music on இனிசை மழை.
1: Johannesburg. A musical fusion with Bedouin Bala continues to break records. And now, by public demand, we've added a second show at 3 p.m. at Gold Reef City's Lyric Theatre on Saturday, 20 June. That's right, a second show at 3 p.m. has been added. Tickets from 150 Rand, only from Ticket Pro. A musical fusion with Bedouin Bala.
2: Hi, this is Michael Owen, Hollywood Bets brand ambassador. Being a champion, I know the best performances come from making the right decisions on and off the pitch. Enjoy the game, enjoy the excitement, but play responsibly. Gambling responsibly is about staying in control so you can enjoy it your way. If you or someone you know needs support, help is always available. Call the South African Responsible Gambling Toll-Free Counselling Line on 0800 006 008 or WhatsApp help to 076 675 0710.

0: வணக்கம் டு யூ தனசீலன் தோர்சாமி. தேங்க்ஸ் ஃபார் இசை மலை அண்ட் ஹாப்பி ஃப்ரைடே டு யூ. ஹோப் யூ கீப்பிங் வெல். தேங்க்ஸ் ஃபார் தி ஆசம் ஷோ ஃபார் ஃப்ரைடேஸ். ஐ நோ யூ வில் பி பிளேயிங் ஆல் த குட் சாங்ஸ் ஃபார் அஸ் அண்ட் ஐ வில் பி லிஸ்னிங் டு யூ அண்ட் யூ டேக் கேர் வென் யூ கோயிங் பேக் ஹோம். சேஃப் ட்ரிப் டு யூ ஃபார் யுவர் லவ்ட் ஒன் செவன் நைட்டு போலுக்குவானே.
1: வணக்கம் தனசீலன். ஹாப்பி ஃப்ரைடே, எ பிளெஸ்ட் வீக்கெண்ட் டு யூ அண்ட் யர் லவ்விங் ஃபேமிலி. லவ்விங் த கிளாசிக்கல் சாங்ஸ் அண்ட் எ டெடிக்கேஷன் டு மை லவ்லி சில்ட்ரன், கிராண்ட் சில்ட்ரன், கிரேட் கிராண்ட் சைல்ட், ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், எவ்ரி திங் ஆஃப் த பெஸ்ட். ஹேவ் அ பிளெஸ்ட் வீக்கெண்ட். சே ஸ்டே சேஃப், லாட்ஸ் அ லவ். ரஞ்சினி ரெடி கூலே இன் டால்டன் அண்ட் ஆல்சோ தனசீலன், மிக்க நன்றி டு யூ. காட் பிளெஸ்.
2: Namaste, Dhanaselan. Hope you're well. A blessed Friday evening to you. Really look forward to your show every week. Music is phenomenal and warms my heart, and your teachings help us understand the language. A shout out to everyone locked on to Lotus FM. Have a fabulous weekend. Glad to be connected to amazing people. And thank you for a fabulous show, Dhanaselan. You have a good weekend and take care. Inet Premlal.
3: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. தேங்க்யூ சோ மச் ஃபார் தோஸ் மெசேஜஸ் தேர் ஹவ் கம் த்ரூ. இப்பொழுது ஒரு அருமையான பாடல், எனக்கு மிக பிடித்த பாடல், உள்நாட்டு கலைஞர் காலன் சென்ற அப்பா வேலா கிறிஸ்டன் பாடிய ஒரே ஒரு தீபம். தி நெக்ஸ்ட் ஒன்ஸ்

அருமையான திரைப்பட பாடல் ஒரு பூங்கா வனம். இப்பொழுது மணி 6:45, இட் இஸ் ஜஸ்ட் கோன் 6:45. இன்றைய தினம் நிறங்கள் என்ற தலைப்பில் ஒரு தமிழ் பாடம் செய்யலாம். சில புது சொற்கள் மற்றும் வாக்கியங்களை கற்கலாம். திஸ் ஈவினிங் another lesson on colors with more new words and a sentence a construction. முதலாவது நிறம். நிறம் is color. The word for color in Tamil is நிறம். Another word you may use is வண்ணம். வண்ணம் is another word for color. So the word for color is நிறம் அல்லது வண்ணம். பொதுவாக நிறங்கள், நாங்கள் நிறங்கள் சொல்கிறோம். So basically, generally we refer to color as நிறம், although the word வண்ணம் is also appropriate. சிவப்பு. சிவப்பு is red. சிவப்பு is red. The color red in Tamil is சிவப்பு. சிவப்பு ரோஜா மிக அழகானது. சிவப்பு is red. ரோஜா is a rose. ரோஜா is rose. மிக அழகானது is very beautiful. சிவப்பு ரோஜா மிக அழகானது, அதாவது yes, can you make sense of that? சிவப்பு ரோஜா மிக அழகானது. Red roses are very beautiful. Red roses are very beautiful. So remember, சிவப்பு is red, ரோஜா is rose, and மிக அழகானது very beautiful. Some of these words we have done before. Yes, try to remember them. அடுத்தது பச்சை. பச்சை is green. பச்சை is green. மரத்தின் இலைகள் மற்றும் புல் பச்சை நிறம். So the color green, மரத்தின் இலைகள், the leaves of a tree, மற்றும் புல். So மரம் is a tree, இலை is leaf, and புல் is grass. So மரத்தின் இலைகள் மற்றும் புல் பச்சை நிறம். The leaves of a tree and grass is green in color. அடுத்தது நீலம். நீலம் is blue. நீலம் is blue. So let's recap quickly. சிவப்பு is red. பச்சை is green. The next color is நீலம். நீலம் is blue. கடல் மற்றும் வானம் நீல நிறம். So கடல் is the ocean or the sea. மற்றும் வானம். மற்றும் is and. வானம் is the sky. The ocean and the sky are blue in color. நீல நிறம். So நீலம் is blue. அடுத்தது மஞ்சள். மஞ்சள், yes, many of you may identify with this. மஞ்சள் is yellow. சூரியகாந்தி பூ, yes, sunflower. சூரியகாந்தி பூ, sunflower, மஞ்சள் நிறம். Sunflowers are yellow in color. Sunflowers are yellow in color. Right? Remember, niram is color, manjal is yellow, and suryagandhi poo is a sunflower. Sunflowers are yellow in color. இன்னொரு வாக்கியம் அமைக்கலாம். Let us do another sentence with yellow. வாழை பழம் மஞ்சள் நிறம். வாழை பழம், bananas, ripe bananas are also yellow in color. வாழை பழம் is a banana. மஞ்சள் நிறம் is yellow in color. அடுத்தது வெள்ளை. வெள்ளை அல்லது வெண்மை is white. Right? So for white you say வெள்ளை அல்லது வெண்மை. பனியின் நிறம் வெள்ளை. பனியின் நிறம் வெள்ளை, அதாவது snow is white in color. பனி is snow and நிறம் is color. வெள்ளை is white. வானத்தில் சென்ற மேகம் வெள்ளை. வானம் is sky and மேகம் is clouds. The clouds that travel in the sky are also white. The clouds that travel in the sky are also white. அடுத்தது இளஞ்சிவப்பு. இளஞ்சிவப்பு is pink. இளஞ்சிவப்பு is pink. பெண்களுக்கு இளஞ்சிவப்பு நிறம் மிக பிடிக்கும். பெண்களுக்கு இளஞ்சிவப்பு நிறம் மிக பிடிக்கும், அதாவது பெண்கள் are girls or females. இளஞ்சிவப்பு is pink. மிக பிடிக்கும், they are fond.

அருமையான பாடல் நீ செய்த தியாகம் பாடியவர் என்னுடைய நெருங்கிய நண்பர் எட்வர்ட் ரெடி அவர்கள். A beautiful rendition there, நீ செய்த தியாகம் by a very good friend of mine, எட்வர்ட் ரெடி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் ட்ரேசி அவர்கள், மேலும் த நெக்ஸ்ட் எபிசோட் ட்ரெவர் வில்லியம்ஸ். நீங்கள் கேட்டிருந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், மற்றும் உங்களுடைய செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. Thank you to all those who tuned into the program and also for the beautiful messages that you sent through. மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.

0: எண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
1: அண்ணே அண்ணே சிப்பா எண்ணே நம்ம ஊரு நல்ல ஊரு இப்ப ரொம்ப கெட்டு போச்சண்ணே.
0: அத சொன்னா வெக்க கேடு

0: அவங்க அவங்க இஷ்டம் போல இப்போ அதிகாரம் பண்ணுறாங்க.
1: ஆளுக்காளு நாட்டாம எங்களை ஆள வச்சு அடிக்கிறாங்க.